அப்பா அப்பா அப்பா நவா. I am in the hands of law. Anything happens, it's not my flaw.

சட்டம், மனுஷ ஜன்மக்கு இது கர்மம், கடினமாயினது தர்மம், கண்ணு லேனிது நியாயம், மனசு லேனிது சட்டம், மனுஷ ஜன்மக்கு இது